பாட்டம் எங்க வேறு பிரியாய சாப்பிட மாட்டேன். வாட்டுக்கு வேறையோ